எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து ராஜமுக்தி திரைப்படத்திற்காக எம்எல் வசந்தகுமாரி பாடியுள்ள பாடல்

எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து நாடோடி மன்னன் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல்

உடல் இழந்தான் கொண்ட கடமையில் தூங்கியவன் புகை இழந்தான். இன்னும் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம்

0: ராஜாதி ராஜா திரைப்படத்திற்காக மனோ பாடியுள்ள பாடல்.
1: சிலு சிலு வென குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் தேனிசை பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் முதலில் தேரெழுந்தூர் சகோதரர்கள் பாடியுள்ள பாடல்

0: தொடர்வது சமஸ்கிருதத்தின் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: இயம் ஆகாஷவாணி. சம்பிரதி வார்த்தாஹ ஸ்ரூயந்தாம் பிரவாச்சக புனித திரிபாடி. அத வார்த்தாஹ. கேந்திரிய கிரஹ மந்திரி அமித ஷாஹ உக்தவான் யத் யுவானஹ மஹிலாஹ கிருஷகாஹ நிர்தன ஜனாஹ ச சபலாஹ பவேயுஹ இதி அவசியகம் அஸ்தி. யேன சப்தசத்வாரிம்ஷததிக த்விசஹஸ்ர வர்ஷம் யாவத் பாரத ராஷ்ட்ரம் பூர்ணதயா விகசித தேசஹ பவிதும் அர்ஹதி. சஹ அவதத் யத் நரேந்திர மோதி சர்வகாரஹ ஏதேஷாம் வர்க்கானாம் கல்யாணே விகாசே ச விசேஷம் த்யானம் ப்ரததாதி. ஸ்ரீ ஷாஹ ஹ்யஹ ராஜஸ்தான ராஜ்யஸ்ய அலவர் நகரே ஏகம் காரியக்ரமம் சம்போதயன் ஆசீத். தேன ராஜ்யஸ்ய சப்ததசசு ஜனபதேஷு த்ரிபஞ்சாசததிக சதுஷ்சதோத்தர ஷட் சஹஸ்ர கோடி ரூப்யகாணாம் விகாச பரியோஜனானாம் ஷிலான்யாசம் உத்காடனம் ச க்ருதம். தேன கதிதம் யத் சர்வகாரேண க்ருஷகாணாம் கல்யாணாய அநேகாஹ யோஜனாஹ ப்ராரப்தாஹ. சஹ அவதத் யத் சதுர்தசோத்தர த்விசஹஸ்ர தம வர்ஷாத் ஷட் விம்சத்யுத்தர த்விசஹஸ்ர தமம் வர்ஷம் யாவத் மோதி சர்வகாரேண க்ருஷகாணாம் க்ருதே ப்ரிஹத் யோஜனாஹ ப்ரவர்த்திதாஹ நியூனதம சமர்த்தன மூல்யம் ச நிரந்தரம் வர்த்திதமிதி. நவதில்யாம் அத்ய கேந்திரிய ராஜ்ய மந்திரிண

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்களில் இணைந்திருக்கும் 100.1 MHz FM கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. 7:15 திரையிசை, 7:30 ஆஜ் சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, எஸ் ஆதித்ய நாராயணன் அவர்களின் பாட்டு, எஸ்பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், என் ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் இவை இரண்டும் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, ஆந்திர மகாபாரதம் உரை வழங்குபவர் ஸ்ரீ சாமவேதம் சண்முக சர்மா அவர்கள், நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர், CVP சாஸ்திரி அவர்களின் பாட்டு, எம் விஜய் அவர்கள் வயலின், உழவூர் பி கே பாபு அவர்கள் மிருதங்கம். இரண்டு:30 திரைகானம், 3:00 மதுரம் மதுரம் இசமயம், மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு இவை மூன்றும் டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை, விவேக் மூழிக்குளம் அவர்களின் பாட்டு, திருச்சேரி பி கார்த்திக் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங், 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா இவை டெல்லி அஞ்சல், 7:10 இளைய பாரதம், தேசபக்தி மற்றும் பக்தி

0: தொடர்வது ஆஜ் சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல்.
1: சேவா பிரபாக் பிரஸ்துத் கர்த்தா ஹை கார்யக்ரம் ஆஜ் சவேரே.

6.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் 9 மணி வரை கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். முதலில் உன்னிகிருஷ்ணன் பல்லவி குரல்களில் ஒலிப்பது ஜீன்ஸ் திரைப்பட பாடல்.

0: நேயர்களே, இன்று 8:15 எஃப்எம் கோல்ட் 100.1 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி.
1: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணான்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: என்னது, யாருமே இல்லாத ரூம்ல லைட்டு ஃபேனு எல்லாம் ஓடிட்டு இருக்கு, எங்க போயிட்டாங்க எல்லாரும்? பவித்ரா எங்க இருக்க?
1: கவிதா, நான் இங்க சமையல் அறையில தான் இருக்கேன். நீ எப்போ வந்த?
0: நான் இப்பதான் வந்தேன். அது சரி, ரூம்ல தான் யாருமே இல்லையே, ஃபேன் லைட்லாம் எதுக்கு ஆன்லயே இருக்கு?
1: ஐயோ மறந்துட்டேன், சரி விடு இப்ப.

0: அதுக்கு?
1: என்ன இப்படி சொல்லிட்ட? எவ்வளவு மின்சாரம் வீணா செலவாது. நாம அந்த அறைய பயன்படுத்தாம வெளியில போகும்போதே அதை அணைச்சிட்டு போனா எவ்வளவு மின்சாரத்தை சேமிக்கலாம். அதே மாதிரி பணியிடங்கள்ல நாம இல்லாதப்ப லேப்டாப், கம்ப்யூட்டர் போன்ற சாதனங்கள்ல மானிட்டர் ஆஃப் பண்ணிட்டு போலாம். இப்படி நாம நம்மளால முடிஞ்ச அளவு மின்சாரத்தை சேமிக்கலாம்.
0: நல்ல விஷயம்தான் சொல்லியிருக்கேன். நான் இனிமேல் அப்படியே செய்யறேன்.
1: மின்சாரத்தை சேமிப்போம், நாட்டு நலன் காப்போம்.
2: திரைக்கானத்தின் நிறைவாக உன்னிமேனன் பாடியுள்ள பாடல் ஒலிப்பது பெண்ணின் மனதை தொட்டு திரைப்படத்திலிருந்து.

0: இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் எஸ் ஆதித்யா நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், என் ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். முதலில் அபிமானம் என்னடு என தொடங்கும் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை, ராகம் பேகடா, ஆதி தாளம்.

கீரவாணி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை இடம்பெற்றது. அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ் ஆதித்யா நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எஸ் பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், என் ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இனி சரணம் சரணம் என தொடங்கும்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை எஸ் ஆதித்யா நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்டோம். எஸ் பி அனந்த பத்மநாப அவர்கள் வயலின், என் ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: இதமான பாடல்களை சுமந்து வரும் சுகமான ராகங்கள் 11 மணி வரை உங்களுக்காக. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல் ஒலிக்கிறது ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து.
2: மாமாவுக்கு கட்டிக்க போறவ எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வைக்கப்படுறிய?
3: என்னன்னு சொல்ல
2: யோசிக்கிறியா?
3: எப்படி சொல்ல?

0: நேயர்களே, இன்று 8:15 எஃப்எம் கோல்ட் 100.1 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி.
1: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

நேரம் 10:42:35. நேயர்கள் ரசித்து கொண்டிருக்கும் சுகமான ராகங்களில் அடுத்து உயிரிலே கலந்தது திரைப்படத்திற்காக ஹரிஹரன் சுஜாதா பாடியுள்ள பாடல்.

0: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
1: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
0: வீதி நாடகம்,
1: நாட்டிய நாடகம்,
0: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
1: மாயாஜாலம்,
0: புராணக் கதைகள்,
1: பொம்மலாட்டம்,
0: தோல்பாவை கூத்து
1: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
1: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
0: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்
1: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
0: தொடர்புக்கு
1: இயக்குநர் தகவல் தொடர்பு பணியகம், அறையின் 301-2 சூச்சனா பவன், எண் 4-1 சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600-005.
0: தொலைபேசி எண் 0442915549.
1: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள்
0: ஆகஸ்ட் 18 தேதி.

0: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது 100.1 MHz FM கோல்டு வழங்கிய சுகமான ராகங்கள். தொடர்வது செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.
1: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं कनकलता। केंद्र

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: 100.1 MHz எஃப்எம் கோல்டு வழங்கும் திரைக்காலம் 11:30 வரை.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்டோ கொட்டு கொட்டு போது தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டுல இருந்துட்டு இந்த யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
0: என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், அதாவது யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். சோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.

0: திரைக்கானத்தில் தொடர்ந்து என் சுவாச காற்றே திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா.
1: கன்று முன்னாது களத்தினும் படாத

திரைக்கானத்தின் நிறைவாக ஹரிஹரன், ஸ்வர்ணலதா, ஜி வி பிரகாஷ், பாம்பே சாரதா ஆகியோர் குரல்களில் ஒலிப்பது பாம்பே திரைப்பட பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: வாழ்க்கைக்கு வழிகாட்டும் குரலமுதம் கேட்கலாம்.

0: மறைவாக கல்குடித்தாலும் வெளியில் கண்கிறங்க நடப்பவர்களை ஊர் மக்கள் தங்களுக்குள் மறைவாக இகழ்ந்து பேசுவர். குறள் எண் 927 அதிகாரம் கல்லுண்ணாமை.
1: உள்ளொற்றி உள்ளூர் நகப்படுவர் எஞ்ஞான்றும் கல்வொற்றி கண் சாய்பவர்.
0: மறைவாக கல்குடித்தாலும் வெளியில் கண்கிறங்க நடப்பவர்களை ஊர் மக்கள் தங்களுக்குள் மறைவாக இகழ்ந்து பேசுவர். குறள் எண் 927 அதிகாரம் கல்லுண்ணாமை.
2: குறளமுதம் கேட்டீர்கள். நேர்கள் இணைந்திருக்கும் எஃப்எம் கோல்டில் இனி

விருப்பத்துக்கு இசை மலர். சிவிபி சாஸ்திரி அவர்களின் பாட்டு, எம் விஜய் அவர்கள் வயலின், உழவூர் பி கே பாபு அவர்கள் மிருதங்கம். இரண்டு முப்பதுக்கு திரைகானம், 3 மணிக்கு மதுரம் மதுரம் ஈ சமயம், மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு, இவை 3 டெல்லி அஞ்சல், 5 மணிக்கு அரங்கிசை, விவேக் மூழிக்குளம் அவர்களின் பாட்டு, திருச்சேரை பி கார்த்திக் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், தேசபக்தி மற்றும் பக்தி பாடல்கள் பாடுபவர் பி கிரகலக்ஷ்மி, ஃப்ரீடம் கம்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி உரையாடுபவர்கள் டி பிரதீக்ஷா டி பிரார்த்தனா. நிறைவாக வேர் டைம்ஸ் ஸ்டாண்ட் ஸ்டில் பி அபர்ணா வழங்கும் உரை, இவை அனைத்தும் எமது இளைய பாரதம் நிகழ்ச்சியில் 7:10 ஒலிபரப்பாகும். 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை 4 டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். இதுவரை 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் இனி ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இனி உங்கள் செவிகளுக்கு விருந்தாக காலத்தால் அழியா காவிய பாடல்களை சுமந்து வரும் திரைகானம். முதலில் காசேதான் கடவுளடா திரைப்படத்திற்காக கோவை சௌந்தரராஜன் எல்.ஆர். ஈஸ்வரி பாடியுள்ள பாடல்.

0: நேயர்களே, இன்று 8:15 எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி.
1: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
1: நேரம் 12:18:35. நூறுபலி 1 MHz FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகாணத்தில் இனி கௌரவம் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: இசை மலர் CVP சாஸ்திரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் விஜய் அவர்கள் வயலின், உழவூர் PK பாபு அவர்கள் மிருதங்கம். முதலில் ஜெய ஜெய சுவாமின் என தொடங்கும் நாராயண தீர்த்தர் தரங்கம், நாட்டை ராகம் ஆதிதாளம்.

அடுத்து மரிவேரே திக்கெவ்வரு ராமையா, பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை, லதாங்கி ராகம், கண்டச்சாப்பு தாளம்.

இதுவரை இசைமலரில் சிவிபி சாஸ்திரி அவர்களின் பாட்டு கேட்டோம். எம் விஜய் அவர்கள் வயலின், உழவூர் பி கே பாபு அவர்கள் மிருதங்கம்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் விவேக் மூழிக்குளம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். திருச்சேரை பி கார்த்திக் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங்.

0: क्षेत्र ओडिशा में आज मूसलाधार वर्षा का रेड अलर्ट। गोवा में भारत के साथ टेस्ट क्रिकेट श्रृंखला के पहले मैच के तीसरे दिन के खेल में मेजबान श्रीलंका ने पहली पारी में 5 विकेट पर 189 रन बनाए। इसके साथ ही दोपहर समाचार का ये अंक समाप्त हुआ। नमस्कार।
1: நேரம் 2:30 ஆகாஷ்வாணி சென்னை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் திரைகானம் ரசிக்கலாம். 3 மணி வரை முதல் பாடல் ஹரிஹரன் மகத்தி ஆகியோர் குரல்களில் சாமி இந்த படத்திலிருந்து.

0: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
1: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
0: நம்ம பிரதமர் சொன்னதாலதான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
2: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு.

0: मोदी हर परिवार को घर में बिजली बनाकर वही बिजली बेचकर कमाई का एक और साधन देना चाहता है.
1: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளன. நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில்

ஒலித்துக் கொண்டிருப்பது திரைகானம். வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. திரைகானத்தின் அடுத்த பாடல் அனுராதா ஸ்ரீராம் பாடியது. பாடலின் படம் லேசா லேசா.

விஜய் பிரகாஷ், சாதனா சர்கம் ஆகியோர் இணைந்து பாடியுள்ள பாடல். பாடலின் படம் அன்பே சிவம். பாடல் ஒலிக்கும் நேரம் 2:46:45.

நேரம் 2:51, 20 நொடி. நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது திரைகானம், வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்டு அலைவரிசை. திரைகானத்தில் அடுத்த பாடல் ஒலிக்கிறது. கோவில் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் மகத்தி பாடியது.

0: தமிழ் எங்க?
1: அவ விளையாடிட்டு இருக்கா.
0: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
1: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
0: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
1: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
0: குழந்தைகிட்ட போன் குடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
1: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
2: நிறைவான பாடல் ஒலிப்பது ஜெமினி திரைப்படத்திலிருந்து, திமுத்தி குரலில்.

நேயர்களின் நினைவிற்கு இன்றிரவு 8:15 இந்த அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர். இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-298-6007.

நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் விவேக் மூழிக்குளம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். திருச்சேரி பி கார்த்திக் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். தொடக்கமாக ஸ்ரீ வெங்கட கிரீஷம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, சுருட்டி ராகம், ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் விவேக் மூழ்கிக்குளம் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். திருச்சேரி பி கார்த்திக் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மூர்சிங். தொடர்ந்து பரதேவத முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி தன்யாசிராகம் ஆதிதாளம்.

நெஞ்சம் மறப்பதில்லை. 3:10 இனிய ராகம். நிக்கில் பானர்ஜி அவர்களின் சித்தாரிசை, உஸ்தாத் ஜாக்கிர் உசேன் அவர்களின் தப்லா. அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம். ரோஷநகரம் கே மணவாளன் அவர்களின் நாகஸ்வர இசை, கிருஷ்ணகிரி ஏ அசோக்குமார் அவர்கள் தவில். 5:10 புலரும் பொழுது. 6:10 தேனிசை. 7:15 திரையிசை. 7:30 ஆட்சவேரி டெல்லி அஞ்சல். 8:30 திரைகானம். 9:00 அரங்கிசை. கே எல் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு.

0: Delhi, the former world champion dominated Ireland's Sophia Noble, winning 21-7, 21-11. Meanwhile, in the women's double, India's Treza Jolly and Gayatri Gopichand have also progressed to the second round. In men's cricket, Indian bowlers restricted host Sri Lanka at 284 in their first innings, taking a lead of 178 runs at the stumps on day 3 of the first test in Goa. And that is the end of this news bulletin.
1: நேரம் 7:10 ஆகாஷ்வாணி சென்னை. நேயர்கள் இணைந்திருப்பது 100.1 மெகா ஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் அலைவரிசையுடன். இளைய பாரதம் நிகழ்ச்சி கேட்கலாம்.

சந்ததம் விசிந்தயாமி சந்ததம். அடுத்ததாக அன்னமாச்சாரியா அருளிய பிரம்மமுக்கட்டே, ராகம் பௌலி, தாளம் ஆதி.

0: தேசபக்தி மற்றும் பக்தி பாடல்கள் பாடுபவர் பி. கிரகலட்சுமி.
1: ததாக வெங்கடரமணனே பாரோ, புரந்தரதாசர் தேவர்நாமா, ராகம் சங்கராபரணம், தாளம் ஆதி.

அடுத்ததாக ஜெயதி ஜெயதி பாரத மாதா, ராகம் கமாஸ், தாளம் ஆதி. இயற்றியவர் மாயூரம் விஸ்வநாத சாஸ்திரி.

0: நேரம் 7:45. ஆகாஷ்வாணி, சென்னை. விளம்பரங்கள்.
1: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல 2 ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 0. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: நேர்களை, இன்று 8:15 FM Gold 100.1 MHz இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி.
0: திரைப்பட பாடல் ஒன்று பாரதி திரைப்படத்திலிருந்து ராஜ்குமார் பாரதி பாடியுள்ளது.

0: திரைப்பட பாடல் கேட்டோம்.
1: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில், சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சல் பாதிப்பை முற்றிலுமாக குறைத்து மலைவாழ் மக்களின் வாழ்க்கை மறுமலர்ச்சி ஏற்படுத்தியது குறித்த செய்தி தொகுப்பு, இந்தியாவின் பழமையான டோக்ரா பாணி சிற்பக்கலையை பாதுகாக்கும் சத்தீஸ்கர் பழங்குடியினர் குறித்த செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இடம்பெறுகின்றன. முதலில் சத்தீஸ்கர் மாநில மலைவாழ் மக்களின் வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய மத்திய அரசு நக்சல் பாதிப்பை முற்றிலுமாக குறைத்ததால் வளர்ச்சி பெறும் மாநிலமாகியது குறித்த செய்தி தொகுப்பு.
2: குடி புறந்தோம்பி காத்து குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில் என்கிறார் திருவள்ளுவர். குடிகளை பிறர் வருந்தாமல் காத்து தானும் வருந்தாமல் காப்பாற்றி அவருடைய குற்றங்களை தக்க தண்டனையால் ஒழித்தல் அரசனுடைய தொழில் பலி என்று பொருள்படும் திருக்குறளின் வழி நின்று மத்திய அரசு சத்தீஸ்கர் மாநிலத்தில் மிகப்பெரிய முன்னெடுப்பை நிகழ்த்தி காட்டியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து கடந்த 2000 ஆண்டு பிரிக்கப்பட்ட நாட்டின் 26வது மாநிலமாக உருவான சத்தீஸ்கர் மாநிலம் 135,192 கிலோமீட்டர் பரப்பளவு உள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், தெலுங்கானா உள்ளிட்ட 7 மாநிலங்களை எல்லைகளாக கொண்டுள்ளது. சுமார் 3 கோடி மக்கள் தொகைக்கு மேல் கொண்டுள்ள இந்த மாநிலத்தில் பழங்குடியினர் அதிகமானவர்கள் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 33 மாவட்டங்களை தன்னகத்தே கொண்டுள்ள சத்தீஸ்கர் மாநிலம் மத்திய இந்தியாவின் நெற்களஞ்சியம் என்றும் அழைக்கப்படுகிறது. 26 ஆண்டுகளை கடந்த நிலையிலும் சத்தீஸ்கர் மாநிலத்தின் வளர்ச்சியிலும் மக்களின் மகிழ்ச்சியிலும் நக்சலைட் பாதிப்பு என்பது மிகப்பெரிய தடைக்கல்லாகவே இருந்து வந்தது. இதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து மத்திய அரசும் சத்தீஸ்கர் மாநில அரசும் ஒருங்கிணைந்து மேற்கொண்ட தொடர் நடவடிக்கைகள் காரணமாக தற்போது நக்சல் பாதிப்பு அறவே இல்லாத மாநிலமாக சத்தீஸ்கர் உருமாறி உள்ளது. மாநிலத்தின் அமைதிக்கு பெரும் இடையூறாக இருந்த நக்சலைட்டுகளின் நடமாட்டத்தை முற்றிலும் குறைக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் எடுத்த ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் காரணமாக பஸ்தர் பகுதி தற்போது வளர்ச்சியை நோக்கி பீடுநடை போடுவதாக மகிழ்ச்சி தெரிவிக்கிறார் கொண்டேகாவ் மாவட்ட ஆட்சியர் நுபுர் ராசி பன்னா.
3: We have a garment factory over here in which around 340 women have been employed in the last over 3 years, and they have been made independent through it. This time we are opening another garment factory which is known as RSIC, that is Rural Skilling. It is a program of Niti Aayog in which from the country only 5 districts were selected, in which one of them was Kondagaon. The new place where this garment factory is coming up is Kongur, which was a heavily Naxal affected area, and now the trainings have started and we are planning to deploy the Naxal surrendered people and give them new sources of livelihood in the same area.
2: Naxalgal illada Chhattisgarh manilathai uruvaakkiya Mathiya arasu manam thirundi vaala ninaikkum Naxalite-galin vaalkai tharam meembaduvatharkum palvera nadavadikkigalai eduthu varugirathu. Idan oru pagudiyaga Mathiya arasin Niti Aayog thittathin keel கொண்டேகாவ் மாவட்டம் உட்பகுதியில் ஆயத்த ஆடை தயாரிப்பு தொழிற்சாலை உருவாக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற திறன் மேம்பாட்டு கூட்டமைப்பு என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஆயத்த ஆடை தயாரிப்பு தொழிற்சாலையில் நக்சலீட்டுகளாக செயல்பட்டு மனம் திருந்தி வாழும் பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அவர்களுடைய மறுவாழ்வு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறுகிறார் ஆயத்த ஆடை தயாரிப்பு தொழிற்சாலையின் பயிற்சியாளர்
4: சீனிவாசன். வந்தவங்களும் இருக்கிறாங்க, ஸோ இங்கே லோக்கலில் யார் பீப்புள் இருக்காங்க அவங்களுக்கும் எல்லாம் வேலை கொடுத்துருக்கோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வரும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, ஸோ இப்போ கொஞ்சம் அந்த பயம்லாம் ஒன்றும் இல்லை.
2: சத்தீஸ்கர் மாநிலத்தில் மலைவாழ் மக்களின் வளர்ச்சி பாதையில் இருந்த தடைக்கற்களை மத்திய அரசு முழுமையாக அகற்றிவிட்ட நிலையில் அந்த மாநிலத்தைச் சேர்ந்த மக்கள் முன்னேற்ற பாதையில் நடக்க தொடங்கியுள்ளனர்.

0: என்பது குறிப்பிடத்தக்கது.
1: இந்தியாவின் பழமையான டோக்ராபாணி சிற்ப கலையை பாதுகாக்கும் சத்தீஸ்கர் பழங்குடியினர் குறித்த செய்தி தொகுப்பு.
0: ஆதி மனிதன் தொடங்கி இன்றைய அவசரகால தொழில்நுட்ப நெருக்கடி மிகுந்த மனிதன் வரை நம்முடைய பாரம்பரியத்தை மறக்காமல் நினைவூட்டுவதிலும் அதனை போற்றி பாதுகாப்பதிலும் மலைவாழ் பழங்குடியின மக்களுக்கு ஈடு இணை யாரும் இருக்க முடியாது. குறிப்பாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்த டோக்ராபாணி உலோக சிற்பக்கலை தயாரிப்புகள் உலக புகழ் மிக்கவையாக விளங்குகின்றன. சத்தீஸ்கர் மாநிலத்தின் பஸ்தர் பகுதியைச் சேர்ந்த மலைவாழ் பழங்குடியின மக்களின் மிகச்சிறந்த அடையாளங்களில் ஒன்றாக டோக்ராபாணி உலோக சிற்பக்கலை தயாரிப்புகள் திகழ்கின்றன. டோக்ரா கலை என்பது இந்தியாவின் பழமையான உலோக சிற்பக்கலைகளில் ஒன்றாகும். இது பெரும்பாலும் மெழுகு வார்ப்பு முறை மூலம் தயாரிக்கப்படுகிறது. இந்த கலைக்கு சுமார் 4000 ஆண்டுகளுக்கு மேலான பாரம்பரியம் இருப்பதாக கருதப்படுகிறது. டோக்ரா சிற்பங்கள் பொதுவாக வெண்கலம், பித்தளை உள்ளிட்ட உலோகங்களால் உருவாக்கப்படுகின்றன. மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், பழங்குடியின வாழ்க்கை, தெய்வ உருவங்கள் மற்றும் அன்றாட வாழ்க்கை காட்சிகள் ஆகியவை சிற்பங்களின் முக்கிய கருப்பொருளாக உள்ளன. இந்த சிற்பங்களின் தனி சிறப்பு அவற்றில் காணப்படும் கையால் செய்யப்பட்ட இயற்கையான வடிவமைப்பு மற்றும் நுணுக்கமான அலங்கார வேலைப்பாடுகள் ஆகும். ஒவ்வொரு சிற்பமும் தனித்துவமானதாக இருப்பதால் இரண்டு சிற்பங்களும் ஒரே மாதிரியாக இருப்பது அரிது. இயந்திரங்களின் உதவியின்றி இந்த தனித்துவம் மிக்க டோக்ராபாணி சிற்பங்கள் உருவாக்கப்படுவதாக கூறுகிறார் மாவட்ட ஆட்சியர் நுபுர் ராசி பண்ணா.
2: So there is no manufacturing, there is no machine involved in this. So it's purely hand. Yes. The tribals, they make this. So we have the villages known as Bhelwa Padar, certain villages nearby. So all the artists, they'll make this at their homes and then they bring it to the Shabri Emporium.
0: மலைக்கு கடவுளை வேண்டி ஆடும் பொம்மை, வலிமை மற்றும் செழிப்புக்கு கடையாளமான யானை மற்றும் குதிரை, கலாச்சாரத்தின் சிறப்பை விளக்கும் பழங்குடியின தம்பதி, வீட்டின் அழகை வெளிச்சம் போட்டு காட்டும் தீபம் விளக்கு, விளையாடும் பிள்ளையை கட்டிலில் போட்டு தாளாட்டும் தாய், திருவிழாவை கொண்டாடும் பழங்குடியினர் என தங்களின் வாழ்க்கை முறையை முழுக்க முழுக்க டோக்ராபாணி சிற்பக்கலையில் உருவாக்கி சத்தீஸ்கர் மாநில பழங்குடியினர் சாதனை படுத்தி வருகின்றனர். இதில் நூற்றுக்கணக்கான கைவினை கலைஞர்கள் ஈடுபட்டுள்ளதாக கூறுகிறார் முதன்மை செயல் அலுவலர் உஜாலா.
3: We are registered with like 150 families, so there are more than 800 artisans with us, and there are multiple artisans in more art forms like dhokra art, and which is this one, bell metal art, wrought iron craft is there, sisal is there, and we have tribal painting known as bhitti chitra. We also have bamboo artisans in our company.
0: இந்தியாவின் பாரம்பரிய உலோகக்கலை பழங்குடியினர் கலாச்சாரம் மற்றும் கைவினைத் திறனை ஒருங்கிணைக்கும் தனித்துவமான கலை வடிவமான டோக்ராபாணி சிற்பக்கலை இந்தியாவின் தனித்துவத்தை கடல் கடந்தும் உலகம் முழுக்க பரப்பி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
1: இனி மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். நாடு முன்னேற்றமடைய மக்களின் மன உறுதி மற்றும் ஒற்றுமையின் பலம் முக்கிய காரணியாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார். நாகபஞ்சமி பண்டிகையையொட்டி நாட்டு மக்களுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்துகள் தெரிவித்துள்ளார். இந்த பண்டிகை அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சி, அமைதி, வளம் மற்றும் நல்ல எதிர்காலத்தை வழங்கட்டும் என சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இன்று சுதந்திர தினம் கொண்டாடும் கப்பன் நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு மரி எடித் தசேலாவுக்கும் அரசுக்கும் மக்களுக்கும் சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர், இருதரப்பு உறவுகள் மேலும் வலுப்பெற எதிர்நோக்கி உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பீகார் மாநிலம் லக்கிசராயில் உள்ள அசோக்தாம் கோவில் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு சம்பவம் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியதாகவும், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்திப்பதாகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தமது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்.

0: led the wickets column for India with 4 scalps, while Ravindra Jadeja picked up 3. India's ace shuttler PV Sindhu has advanced to the second round of the women's singles event at the BWF World Championships in New Delhi. The former world champion dominated Ireland Sophie Noble, winning 21-7, 21-11. And that's the end of this news bulletin.
1: நேரம் 8:10, ஆகாஷ்வாணி சென்னை.
2: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்டரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்திராலய சே லேகர்

0: நேர்கள் இணைந்திருப்பது 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையுடன். நேர்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
4: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1447 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம். இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, பங்கேற்று பயன்பெறுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 044-298-6-0037. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைய இருப்பவர் பொறுப்பாளர் பி. சரவணன் அவர்கள்.
1: நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்முடைய அறிவிப்பாளர் பார்கவி சொன்னது போல் இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பயன்பெறுங்கள். ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டில் நீங்கள் இணைந்திருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியில் எல்லாரும் தங்களுடைய அனுபவ கருத்துக்களை சொல்லலாம். வீட்டு தோட்டம் வச்சுருக்கிறவங்க அவங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். விவசாயம் பண்ணுறவங்களும் அவங்களுடைய அனுபவ கருத்துக்களை சொல்லலாம். நிகழ்ச்சியில் கூட உடனடியாக ஒரு நேர் வந்துட்டாங்க, யாருன்னு பார்த்துருவோமே. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: ஐயா வணக்கம். யாருங்க?
2: ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமத்திலிருந்து ஜோதி.
1: ஜோதி ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
2: வணக்கம் ஐயா, நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கும். முதல் நேயரா இன்னைக்கு வந்துட்டீங்க,
2: நன்றிங்க,
1: ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய அனுபவம் விவசாயத்துல என்ன அனுபவம்?
2: என்னுடைய நெற்பயிர் தாங்க. நெற்பயிர்ல வந்து திருந்திய நெல் சாகுபடி தான் நம்மளுடைய ஸ்பெஷல். இந்த வட்டாரத்துல திருந்திய நெல் சாகுபடாத கட்டம் ஓட்டு நடுன்னு சொல்லுவாங்க.
1: ஆமா ஆமா,
2: அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் நான் தாங்க.
1: நீங்க தான்
2: இந்த சுத்து வட்டார ஒரு 4 மாவட்டத்துக்கு என்ன தெரியாத ஆளுங்க மாட்டாங்க
1: அந்த எஸ்ஆர்ஐ நுட்பத்துல.
2: ஆமாங்க, நம்ம கிட்ட 2 டீம் இருக்கிறாங்க, அவங்களை கூட்டு போய் நடவு போட்டு கொடுப்பேன், அவங்களுக்கு சொல்லியும் கொடுப்பேன்,
1: திருந்திய நெல் சாகுபடி. இப்ப நீங்க ரெண்டு குரூப் வேற வச்சிருக்கீங்க, யார் கேட்டாலும் நாங்க நட்டே கொடுத்துறோம் வேற சொல்றீங்க, ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்?
2: ஒண்ணு இல்லைங்க, அவங்க வந்து அடுத்த தடவை அவங்களே செஞ்சுக்குவாங்க, என்ன எதிர்பார்க்காம செலவு மிச்சம்.
1: சரி,
2: அதுவும் இல்லாம அவங்களுக்கு என்ன ஒரு திருப்தினா, அவங்க 60 கிலோ விதை விட்டு 1 ஏக்கர் நடவு செய்வாங்க.
1: 60 கிலோ
2: அதுல, ஆமாங்க, அதுல 26-27 மட்டும் தான் இருப்பாங்க.
1: சரிங்க, ஏக்கருக்கு
2: நான் வெறும் 6, ஆமாங்க, நான் வெறும் 6-10 கிலோ தான் விடுவேன். அதுல 30-33 மூட்டை இருப்பாங்க.
1: எத்தனை கிலோ மூட்டைங்க உங்களுக்கு? உங்களுக்கு எத்தனை கிலோ மூட்டைங்க?
2: விதைகள் வந்து சொல்றீங்களா?
1: இல்ல இல்ல, இப்ப 33 கிலோ 33 மூட்டை சொன்னீங்கல்ல.
2: அவர் வாழ்நாள்ல இது வரைக்கும் எந்த, அதாவது நேரடி நெல் விதைச்சாலும் மிஷின் நடவு போட்டாலும் கை நடவு நட்டாலும்
1: சரிங்க,
2: அந்த 1 ஏக்கர் 6 சென்ட்ல 26-27 மூட்டை கிடத்ததே கிடையாதுங்க.
1: அடேங்கப்பா, இப்ப 30
2: நாம ஏற்பட்டு அவருக்கு செஞ்சு கொடுத்து இப்போ நான் விட்டுட்டேன் போன வாரம், கரெக்டா 10 ஏக்கர்ல தான் விட்டுக்கிறேன்.
1: என்ன விதைங்க அப்பா இந்த
2: 33 மூட்டை? கோ 51ங்க.
1: 51
2: எந்த நெல்ல பாரம்பரிய ரகமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அந்த 6-10 கிலோ தாங்க.
1: அது எப்படி நடவு போடுவீங்க?
2: நல்லா வரும்னு சொல்லிட்டு அதனால கொஞ்சம் கூடுதலா விட்டுக்குங்க.
1: மிஷின் நடவா அல்லது கை நடவா?
2: ஒரு
1: குத்துக்கு எத்தனை நாத்து வைப்பீங்க?
2: பிடிங்கெல்லாம் எடுக்க மாட்டேங்க, 1 இன்ச் மண்ணோட கேக் மாதிரி.
1: ஆமா,
2: அப்படியே கொண்டு போயிட்டு ஒரு குத்துக்கு வந்து அதிகபட்சம் 2 இல்ல 3 நாத்து வைப்பேங்க.
1: அவ்வளவுதான்,
2: ஒன்னு வைக்க சொல்லுவாங்க
1: முடியாது,
2: அது சேதாரம். ஆமாங்க,
1: ஒரு நாத்துக்கும் இன்னொரு நாத்துக்கும் இடையில எவ்வளவு இடைவெளி?
2: ஸ்கொயர், அதாவது 25 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர், 9 அங்கலம் வரும்
1: கிட்டத்தட்ட 3/4 அடி. ஆமா, கோண வீடு ஓட்டுவாங்களா?
2: அங்கலம் வரும்
1: கோண வீடு.
2: அவசியம் அவசியம் கோண வீடு ஓட்டியே ஆகணும். கோண வீடு ஓட்டினா தான் கிளைத்து தர.
1: நிச்சயமா
2: இதுல வந்து பூச்சி தாக்குதலே கிடையாதுங்க, அந்த அந்த கெமிக்கல் தெரிக்க வேண்டிய வேலையே கிடையாதுங்க.
1: ஏன், எப்படி? இதை மட்டும் பூச்சி சாப்பிடாதா என்ன?
2: இல்லைங்க, இடைவெளின்றதுனால
1: ஓஹோ
2: அடர்த்தி இருந்தா தான் சார் பூச்சி வந்து சேரும்.
1: சரி சரிங்க,
2: இது வந்து 10 அங்கலத்துக்கு 10 அங்கலம் ஸ்கொயர், அது அதுவும் இல்லாம 5 அடிக்கு ஒரு இடைவெளி வர.
1: பட்டம் போடுவீங்களா?
2: ஆமாங்க,
1: பட்டம் உண்டு.
2: ஒரு மார்க்கர் இழுத்தோம்னா கரெக்டா 5 அடி.
1: ஓஹோ சரிங்க.
2: அதுக்கப்புறம் 1 அடி இடைவெளி விட்டு, 1 அடியோ இல்லை 1.5 அடியோ இடைவெளி விட்டு அதுக்கடுத்த ரோ. அதனால பூச்சி தாக்குதலுக்கு சுத்தமா வழியே கிடையாதுங்க.
1: நிச்சயமா.
2: ஆமாங்க, அவங்களே நிலத்தை சுத்தி சுத்தி

0: மகசூலும் திருப்தி, நெல் வந்து திரட்சி சார்,
1: திரட்சி.
0: அதாவது வந்து அந்த எடை பாத்தீங்கன்னா அவ்வளவு எடை, இப்ப இப்ப கூட சொன்னாருங்கண்ணா 32 தான் எத்தமான ஒரு மூட்டை கூடுதல் வந்துச்சுன்னாரு.
1: ஓஹோ,
0: ஆமாங்க,
1: 33 மூட்டை ஆயிடுச்சு,
0: நெல் திரட்சியா இருக்கு.
1: ஓ, அந்த
0: அதை வந்து பொறுப்பா ப்ராப்பரா செய்வாங்க. அதாவது விதை நெல்ல வந்து உப்பு தண்ணியில போட்டு எடுப்பாங்களா, சால்ட் வாட்டர்ல.
1: ஆமா,
0: அதுல இருந்து ஆரம்பிப்பாங்க.
1: நாத்து விடுறதுல இருந்து விதையில இருந்து ஆரம்பிக்கிறீங்க?
0: முறையா செய்வோம், முறையா செய்வோம்.
1: எத்தனை நாள் நாத்து நடவும் போடணுங்கய்யா? எத்தனை நாள் நாத்து? ஜோதி கண்டிகை ஐயா அவருடைய இணைப்பில் ஏதோ சிரமம் இருக்குது, அதனால் அவர் அதுக்கப்புறம் அடுத்த கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியல. சாதாரணமாக இது மாதிரிலாம் இருந்தால் ஒரு 15 நாள் 20 நாள் நாற்று எடுத்து நட்டுருவாங்க. நட்டுட்டு அதுலேருந்து போடுவாங்க, கோணோ வீடு 2 முறை ஓட்டுவாங்க. அப்புறம் மற்ற தொழில்நுட்பங்கள்லாம் சாதாரணமாக நம்ம என்ன செய்வோமோ அதெல்லாத்தையும் கண்டிப்பாக செய்வாங்க. இந்த மாதிரி செய்யும்போது விதையில் நமக்கு கொஞ்சம் குறைச்சலுங்கிறதுனால அதில் ஒரு லாபம் கிடைக்குது. 30 கிலோ பயன்படுத்துகிறதுல 10 கிலோ பயன்படுத்துனா 20 கிலோ மிச்சம் தானே. 20 × 40 போட்டிங்கன்னா எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்துங்க, 2×8 800 மேலே மிச்சமாகுது, கரெக்டுங்களா? அது மாதிரி ஒரு ஏக்கருக்கு நம்ம 800 விதையை மிச்சம் பண்ணுறோம், 10 ஏக்கர் பண்ணோம்னா 8000 மிச்சம், 5 ஏக்கர்னால் 4000 மிச்சமாகுது இல்லைங்களா? அந்த மாதிரி ஒன்று மிச்சம் பண்ணணும். மிச்சம் பண்ணோம்னா நிகர லாபம் அதிகரிக்கும், நெல்லுலேயும் லாபம் பார்க்க முடியும் என்பதற்கு ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை ஜோதி ஐயா ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார். அவரை கூட தொடர்பு கொள்ளலாம், அவர்கிட்ட அவருடைய தொலைபேசின்னு சொல்லியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். நம்மக்கிட்ட இருந்தால் கூட நம்ம தொலைபேசின்னு சொல்கிறதுக்கு தயாராக தான் இருக்கிறோம், பார்த்துருவோம். அதையும் இருக்கே 95 007 95 007 88 940 இந்த தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஜோதி ஐயாட்ட இன்னும் பல விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சிங்க. அவர் ஒரு குத்துமதிப்பான ஒரு 1/3 தொழில்நுட்பங்களை நமக்கு சொல்லி கொடுத்துட்டார், ரேடியோலேயே சொல்லிட்டார், எஃப்எம் கோல்டு 100.1 சொல்லிட்டார். மீதி விவரங்களை நீங்கள் அவர்கிட்ட தொலைபேசியில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக ஒரு பாடல் தருவீங்களா?
2: நேர்களே, திரு இசை பாடல் ஒன்று சேரன் பாண்டியன் இந்த படத்திலிருந்து ஸ்வர்ணலதா குழுவினரோடு பாடியது.

0: ஹலோ, நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்யா, நான் இங்க பாலவாக்கத்துல இருந்து பேசுறேன்.
0: உங்க பேர்?
1: என் பேர் ரமேஷ்.
0: ரமேஷ், ரமேஷ் பாலவாக்கங்களா?
1: ஆமாங்க,
0: சொல்லுங்க ரமேஷ்.
1: உள்ள எங்கது வந்து கொஞ்சம் கடற்கரையோர பகுதி தான். மண் எந்த மாதிரி மண் கலவை வந்து, அதாவது கொஞ்சம் தக்காளி கத்திரிக்காய் இந்த மாதிரி செடிகள் வளர்க்கா சார்? மண் வள இதுக்கு வந்து எந்த மாதிரி மண் கலவை வந்து கரெக்டா இருக்கும்? ஏமா இப்ப போட்டா வர மாட்டேது சரியா?
0: கடற்கரை ஓரம் பாத்தீங்கன்னா எப்பயுமே உப்பு, அது இல்லாமல் உப்பு மட்டும் இல்லை, அந்த மணலும் பார்த்தீங்கன்னா சாகுபடிக்கு உகந்ததாக இருக்காது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வீட்டில் நிறைய தொட்டி செடிகளை உருவாக்கி வச்சுக்கிங்க. வீட்டில் தொட்டி செடிகள், அந்த தொட்டியில் நல்லா மண்ணாக போட்டுக்கணும். சாணி குப்பை
1: தொட்டி செடியாக தான் வளர்க்க முடியுமா? அப்போ
0: ஆமாம், நீங்கள் ஆற்று மணலில் அல்லது ஆற்று மணல்லையோ அல்லது கடல் மணல்லையோ நீங்கள் வந்து செடி கொடிகள் வளர்ப்பதுங்கிறது முடியாதது. அதனால் தொட்டி செடிகளுக்கு போயிடுது.
1: ஐயா, மாடித்தோட்டம்
0: மாடி தோட்டம் வைக்கலாம், இல்லாட்டினா நீங்கள் தொட்டி செடிகளை உருவாக்கிக்கணும்.
1: சரி, இது வந்து எப்படி விதையா வாங்கி இது பண்றதுனாலதான் இல்ல செடியா வாங்கி?
0: நீங்க நாத்தா கூட கிடைச்சா நாத்தா வாங்கி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு விதைகள் கிடைக்குது, நாட்டு விதைகளை வாங்கி நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம்.
1: எந்த மாதிரி உரங்கள் எந்த மாதிரி போட வேண்டிய?
0: இதுக்கு வந்து நீங்க ரசாயன உரங்கள் போடணும்னு அவசியமே இல்லைங்க. நல்ல, நீங்க எல்லாம் தொட்டி செடி தான் வச்சிருக்கீங்க, வீட்டுக்கு 10 தொட்டி வச்சிருக்கீங்கன்னா அதுல போய் நம்ம ரசாயன உரம் வாங்கி போடணும்னு அவசியமே கிடையாது. இயற்கை உரங்களை வாங்கி போடலாம்.

0: சாணி குப்பை கிடைச்சதுன்னா அதையே போட்டால் போகிறோம். அது இல்லைன்னா மண்புழு உரம் கிடைக்குது, கிலோ 10 ரூபா 15 ரூபா நல்ல மண்புழு உரங்கள் கிடைக்குது, அதை வாங்கி பயன்படுத்தலாம். அப்புறம் இல்லைன்னா வேப்ப முண்டாக்கு போடலாம்.
1: ஆமாம், இது மாதிரி இந்த தண்ணி தண்ணி வந்து கொஞ்சம் வந்து உப்புத்தன்மையோட தான் இருக்கு. தண்ணி ஊத்துறது வந்து வேற ஏதாவது நம்ம இது பண்ணலாமா, இல்லை இந்த தண்ணியே
0: உப்பு தண்ணி பயன்படுத்தினீங்கன்னா கஷ்டம்தான். உப்பு தண்ணி பயன்படுத்தி நெல் சாவடி பண்ணலாம், அதுக்குன்னு உகந்த ரகங்கள்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலை இடத்துல. ஆனால் காய்கறி சாகுபடிக்கு நீங்கள் நல்ல தண்ணி தான் கொடுத்தாகணும். ஆமாங்க.
1: எந்த மாதிரி செடிகள் இப்போ தக்காளி கத்திரிக்காய் தவிர எந்த எந்த மாதிரி
0: எல்லா செடிகளும் இப்போ தாடிப்பட்டோம். எந்த எந்த காய்கறி வேணாலும் நீங்கள் சாவடி பண்ணலாம். தக்காளி, கத்திரி, வெண்டை, மிளகாய், புடலங்காய், பீர்க்கங்காய், என்ன காய்கறி வேணாலும் நீங்கள் இந்த நேரத்தில் சாவடி பண்ணலாம். ஒரு தொட்டிக்கு 2 செடி அல்லது 3 செடி அதிகம், 2 செடி இருந்தால் போதுமானது.
1: நீர் இது வந்து எப்படி தண்ணி ஊற்றுறது வந்து எப்படி
0: தண்ணி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உங்கள் தொட்டியில் இருக்கிற மண்ணை நீங்கள் எப்படி கையால் தொட்டு பார்க்கணும். தொட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ஈரம் ஒட்டுதான்னு பாருங்கள். ஈரம் ஒட்டுச்சுன்னா தண்ணி இருக்குன்னு அர்த்தம். ஈரம் ஒட்டலைன்னா நீங்கள் தண்ணி ஊற்றணும்.
1: இது இப்போ தக்காளி இதுக்கெல்லாம் வந்து எப்படி நம்ம செடி வந்து சாயாமல் இருக்கிறதுக்கு ஏதோ
0: அது மாதிரி இருந்தால் நீங்கள் ஏதாவது முட்டு கொடுக்கணும். ஒரு சின்ன ஒரு குச்சியை அந்த தொட்டிலே நட்டுட்டு அது கூட இதை சேர்த்து இணைச்சி கட்டி விட்ருங்க. லூஸாக கட்டணும், டைட்டாக கட்டக்கூடாது. லூஸாக கட்டி விட்டிங்கன்னா அது அப்படியே
1: அதுலேயே நிற்கும்.
0: நன்றிங்க. முதல்ல என்ன பண்ணுங்கள், 1 அல்லது 2 தொட்டி வாங்கி வச்சுக்கிங்க. அதில் இதை முதல்ல வளர்த்து பாருங்கள். தக்காளி போடாதீங்க, தக்காளி வந்து கொடியாக படரும். அதுக்கு பதிலாக இந்த கத்தரி, வெண்டைக்காய் அந்த மாதிரி செடி அந்த மாதிரி விதைகளை போட்டிங்கன்னா அது உங்களுக்கு விதையும் தெரியும், முளைக்கிறதும் தெரியும். அது முதல்ல 2 செடி வளர்த்து பாருங்கள். அது வளர்த்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2 4 ஆக்குங்க, 4 8 ஆக்கிக்கலாம்.
1: ரொம்ப நன்றிங்க.
0: நன்றி, நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: நேயர்கள் இணைந்திருப்பது ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சி.
1: நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் ஒலித்துக் கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-298-6-0037.
0: பொதுவாக விவசாயங்கிறது வந்து நம்முடைய குலத்தொழிலாக இருந்தாலும் கூட இன்றைக்கி நிறைய பேர் வந்து வீட்டு தோட்டம் வைக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. வீட்டில் வந்து தொட்டி இருக்கணும், தொட்டியில் வந்து செடி இருக்கணும், பச்சையை பார்க்கணும், முடிஞ்சால் காய்கறிகளை சாகுபடி பண்ணணும், அழகு செடிகள் அலங்கார செடிகளை வாங்கி வைக்கணும், ரெண்டு பூச்செடிகளை வாங்கி வைக்கணும், அதில் பூக்கள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி செடிகள்லாம் தாராளமாக வாங்கி வைக்கலாம். வாங்கி வச்சு முதல்ல ஒரு பரிசோதனை அடிப்படையில் ஒரு ரெண்டு தொட்டியை வாங்கி வைக்கணும். அதில் இதெல்லாம் வளர்த்து பார்க்கணும். வளர்த்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு நடையும் நம்ம ரெண்டு ரெண்டு தொட்டியாக வாங்கி வாங்கி வச்சு அடுத்தடுத்து தான் இன்னும் 4-8 ஆக்கலாம், 8-16 ஆக்கலாம். அது மாதிரி நிறைய தொட்டிகளை வாங்கி வச்சு வீட்டில் பராமரித்தோம்னா நமக்கும் ஒரு அருமையான ஒரு பயிற்சி, எக்ஸசைஸ், உடல் உழைப்பு. அது இல்லாமல் வீட்டில் பசுமையை உண்டாக்குறோம். வீட்டில் பசுமை இருந்தாலே, பச்சையை பார்த்தாலே நமக்கு ஒரு பெருமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் வீட்டு தோட்டம் வைக்கணும். அதை விட இன்னொன்று முக்கியமானது விவசாயம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். இன்றைக்கி விவசாய தொழில் செய்கிறதுக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க, விவசாய வேலைகள் செய்கிறதுக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அதனால தான் நிறைய கருவிகள் வந்துருச்சு, கருவிகளை பயன்படுத்தணுங்கிற ஒரு கட்டாயமும் வந்துருச்சு. அதனால் கருவிகள் பயன்படுத்தி அந்த விவசாய தொழிலை விவசாயிகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் மனிதர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை மனிதர்கள் தான் செய்ய முடியும் இல்லைங்களா. அதனால் அந்த வேலைகளுக்கு மனிதர்கள், ஆட்கள் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம், ஒரு குறைபாடு இருக்கத்தான் செய்யுது. அதை சமாளித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதனால் விவசாய தொழில் செய்கிறதுக்கும் மக்கள் ரெடியாக இருக்கணும். அந்த காலத்தில் போருக்கு வீட்டுக்கு ஒருத்தர் வரணும் அப்படின்னு ஒரு சட்டமே போட்டாங்க மன்னர்கள் காலத்தில். தேவை இருந்துச்சப்போ அதனால் எல்லோரும் சண்டை நடக்குதுன்னா வீட்டுக்கு ஒருத்தர் வந்து கண்டிப்பாக போருக்கு போகணும், சிப்பாய் ஆகணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நாம் கேட்குறது வீட்டுக்கு ஒருத்தர் விவசாயத்துக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தான் நம்முடைய குலத்தொழில் செழிக்கும். 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 140 கோடி மக்களுக்கு நாம் வந்து சாப்பாடு போடணும் இல்லையா? இது 140 கோடி மக்களுக்கு வெளிநாட்டிலேருந்து வாங்கி கொடுத்துட முடியுமா? ரொம்ப ரொம்ப சிரமம். அதனால் விவசாயத்தின் பக்கம் மக்கள், நாடனும் மக்கள் வரணும் என்ற ஒரு வேண்டுகோள்.

0: இந்த ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் உங்களுக்கு முன்வைக்கிறோம். நிச்சயமாக எல்லாரும் அதை ஆமோதிப்பீங்க என்ற நம்பிக்கை எங்களுக்கு. அடுத்து ஒரு பாடல் கொடுக்கலாமா?
1: உழவன் திரைப்படத்திற்காக ஷாகுல் அமித், ஜி வி பிரகாஷ் இணைந்து பாடிய பாடல்.

0: ஹலோ, வணக்கம் சார், இணைப்பில் இருக்கிறீங்க, பேசுங்க.
1: ஹலோ,
0: இணைப்பில் இருக்கிறீங்க, பேச மாட்டேங்கிறீங்க, என்னன்னு தெரியலையே.
2: ஹலோ,
0: வணக்கம்
2: சார். ஹலோ சார், நீங்கள் சேதான சார்.
0: ஆமாம் சார், யார் சார் பேசுகிறீங்க?
2: சார் வணக்கம் ஐயா, நான் வந்து ரொம்ப நாளா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. என் பேர் ஜெயச்சந்திரன், திருமுல்லை வாயில் சார. திருமுல்லை வாயில்
0: ஜெயச்சந்திரனா?
2: ஆமாங்க ஐயா,
0: ஜெயச்சந்திரன், திருமுல்லை வாயில்.
2: ஆமா சார், நான் வந்து பேங்க் எம்ப்ளாயி, ரிட்டையர்டு.
0: சூப்பருங்க.
2: நான் வந்து உங்க குரலை கேட்கறதுக்கு கோடான கோடி மக்கள் தவம் கிடக்கிறாங்கன்னு
0: நினைக்கிறேன்.
2: நீங்க வாழ்க வளமுட சார். ஒண்ணும் இல்ல, இப்ப இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த யூடியூப்ல பார்த்தேன் சார், சீனி துளசி அப்படின்னு சொல்லிட்டு.
0: சீனி துளசி

0: அது எப்படி சார் ஏதாவது பலன் உண்டுங்களா? ஏன்னா நான் வந்து டயபெட்டிக் ஆக்சுவலா.
1: சரிங்க. உங்களுக்கு அது உதவிகரமா இருக்கும். சீனி துளசியும் உதவிகரமா இருக்கும். சீனி துளசி மட்டுமே உதவிகரமா இருக்காது, அதையும் பயன்படுத்தலாம். அதை விட முக்கியமான சார் நம்ம ரெகுலர் எக்ஸசைஸ், உடற்பயிற்சி தான் சார். சில பேர் இன்சுலின் பயிர் இதெல்லாம் கூட இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை மட்டுமே நம்ம நம்பி இருக்க முடியாது, நம்பி இருக்கவும் கூடாது சார். அவர் இணைப்பில் ஏதோ ஒரு சிரமம் ஆயிடுச்சு. ஜெயச்சந்திரன் திருமுல்லை வாயிலேருந்து சீனி துளசி பற்றி பேசுகிறாரு. பொதுவாகவே எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் சரி, அந்த வியாதிக்கு ஏதோ ஒன்று ஒரு ஒரு மூலிகையோ அல்லது ஒரு மருந்தோ சாப்பிட்டோம்னா சரியாயிடும்னு சொல்லிட முடியாது. நம்முடைய உடல் உழைப்பு, நம்முடைய உணவு கட்டுப்பாடு, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் கூட அதில் சேரும். அதெல்லாம் அதிலெல்லாம் கட்டுப்பாடு, அதிலெல்லாம் நம்முடைய உடற்பயிற்சி, உணவு, இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு நோயை வந்து கட்டுக்குள் வைக்க முடியுமே வழிய, நேரடியாக வந்து ஒரு மூலிகையை சாப்பிட்டேன், ஒரு மாத்திரை சாப்பிட்டேன், மருந்தை சாப்பிட்டேன், ஒரு வியாதியை நான் குணப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அதனால் எல்லாம் ஒருங்கிணைந்து செய்யணும். அதுதான் அது கட்டுப்பாட்டுக்கு வரும். ஜெயச்சந்திரன் ஐயாவுக்கு புரியும். பேங்க் எம்ப்ளாயி தானே, அவங்களுக்கு தெரியாதுதான். இது ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து பேசலாம். 044 இது இணைப்பு எண், 2986-00037 இந்த எண்ணில் வாங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் இன்னொரு பாட்டு தருவீங்களா?
2: எங்கள் ஒரு பாட்டுக்காரன் படத்திலிருந்து மனோ பாடிய பாடல்.

0: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். நீங்க அங்க லைன்ல இருக்கு சொல்லி வச்ச உடனே கட் ஆயிடுச்சு சார்.
0: உங்க பேருங்கயா?
1: சரவணன் சாருக்கு வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க?
1: சிவமேனி பேசுறேன் சார்.
0: சிவமேனி சார்
1: சொல்லுங்க சார்.
0: என்ன ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: சொல்லுங்க. அந்த தொட்டி வந்து அளவு கொஞ்சம், அந்த கிழங்கு எவ்வளவு தூரம் உள்ள போகும், எவ்வளவு ஆழம் இருக்கணும், அந்த அளவு கொஞ்சம் வேணும்.
0: அதாவது சொல்லுங்க.
1: அதுக்கப்புறம் சார், இந்த அதே மாதிரி மாயில மாஞ்செடி வாங்கி தொட்டியில வச்சு இலைக்காக அது வளர்க்க முடியுமா?

0: சாத்தியமா?
1: ரெண்டு கேள்வி
0: கொஞ்சம் எனக்கு சொல்லலாம் சார்.
1: சரி
0: சார். அப்புறம் இன்னொன்னு, இப்போ வீட்டுல வந்து ஒரு துளசியும் செம்பருத்தி செடியும் வாங்கி நட்டிருக்கோம், நர்சரியில வாங்கி.
1: சரி,
0: அது பாத்தீங்கன்னா வளரவே மாட்டேங்குது சார், அப்படியே இருக்கு.
1: எவ்வளவு பெரிய தொட்டில வச்சிருக்கீங்க?
0: அது அளவு தெரியல, ஒரு உயரம் ஒரு 1.5 அடி, அகலம் ஒரு 2 அடி இருக்கும்.
1: அவ்வளவு பெரிய தொட்டில ஒரு செடி வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஒரு செடி தான் இருக்கணும், துளசி
0: ஒரு செடி தான்,
1: ஒரு செடி
0: தான். ஆமா,
1: செம்பருத்திக்கும் அதே மாதிரி அந்த அந்த அளவுக்கு பெரிய இதுவா இருக்கட்டும். அது என்ன பண்ணுங்க, அதோட சரியா வளரல, ஆனா பச்சையில அப்படியே இருக்கு, செடி சாகாம இருக்குல்ல,
0: அப்படியே இருக்கு. ஆமா,
1: அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, அது வந்து கீழே அடியில மண்ணுல தெம்பு இல்லாம இருக்கும். என்ன பண்ணுங்க, மேலாக இப்ப செடியை ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, மேலாக இருக்கிற மண்ணை மட்டும் அப்படியே சுரண்டி எடுத்துடணும். அந்த எவ்வளவு சுரண்டி எடுத்தமோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு நீங்க இதை போட்டுடணும், சாணி குப்பை அல்லது மண்புழு உரம் அல்லது வேப்ப முன்னாக்கு, இது எல்லாத்தையும் கலந்து கூட போட்டுடலாம் நீங்க.
0: ஓ சரிங்க.
1: இது வந்து செம்பருத்திக்கும் துளசிக்கும். இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு, உங்களுக்கு வாழைக்கும் மாஞ்செடிக்கு நான் பதில் சொல்லிடுறேன். இன்னும் சரியான பதில் உங்களுக்கு பத்தலைன்னா திருப்பி அடுத்த வாரம் நான் இதை தொடர்ந்து சொல்லுவேன் உங்களுக்கு. ஆமா, இந்த வாழையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க நல்ல பெரிய தொட்டி வைக்கணும். நம்ம மாடுலாம் இது சாப்பிடும் தெரியுங்களா, தொட்டில தவிடு புண்ணாக்கு சாப்பிடும். அந்த அளவுக்கு பெரிய 2.5 அடி 3 அடி தொட்டியா இருக்கணும். அந்த மாதிரி தொட்டியா இருந்தா தான் உங்களுக்கு அதுல வாழை வரும். வாழையும் வரும்போது என்னன்னா, நீங்க ஒரே ஒரு வாழை கண்ணை மட்டும் விடணும். அப்ப அதுல உங்களுக்கு இலை மட்டும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தாய் மரம் நல்லா வளர்ந்து உங்களுக்கு நிறைய கொடுத்துச்சுன்னா அந்த தாய் மரத்தை வெட்டி விட்டுருங்க, பக்கத்துல ஒரே ஒரு புடக்கண்ணை மட்டும்
0: விட்டுருங்க.
1: ஆமா, ஒண்ணு. அடுத்தது மாஞ்செடிக்கு இதுதான், இப்படியேதான் கிட்டத்தட்ட. நீங்க நல்ல பெரிய தொட்டியா தான் வைக்கணும், அப்பதான் அதுல உங்களுக்கு வளரும். இலைக்காக மட்டும்தான், அதுக்காக தான் நான் சொல்றேன். மேல நீங்க என்ன பண்ணணும், அது வளர விடக்கூடாது, கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மேல நுனி குருத்த மட்டும் கட் பண்ணிட்டே இருங்க. கட் பண்ணிக்கலாம், சரியா இருக்கும். நான் இன்னும் நிறைய விளக்கம் உங்களுக்கு அடுத்த வாரம் தரேன் உங்களுக்கு. கண்டிப்பா சார், கண்டிப்பா. ரொம்ப நன்றி. ஆமா, நிறைய நேயர்கள் 4 பேர் நல்ல அழகான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. இன்றைய ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடுச்சு, இல்லைன்னா நமக்கு நம்முடைய அறிவிப்பாளர் விட மாட்டாங்க. சார் எனக்கு நேரம் ஆயிடுச்சு சார், நான் 8:45 அடுத்த நிகழ்ச்சி போகணும் இல்லை சார் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நம்ம இத்தோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நிறைவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம், அதில் விளம்பரங்கள்லாம் வேறு இருக்குது, கொடுத்து முடிங்க.
2: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய ஹலோ ஃபார்மர் நிகழ்ச்சி.
1: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
3: எப்படின்னா,
1: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
5: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
1: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
3: இல்லையானே.
1: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
3: இது நல்லா இருக்க. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
1: நீ கில்லாடிதான் போ.
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: 8:44 ஆயிடுச்சு, இன்னொரு 15 நொடி இருக்குது. இந்த ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சியை இதோட நிறைவு செய்வோம், மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இப்போது நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவோம்
2: பார்கவி,
1: பி சரவணன். நன்றி, வணக்கம்.
2: தொடர்வது செய்திகள் டெல்லியிலிருந்து.
7: आप परेशानियों से घिरे हैं, मन भारी है और कोई रास्ता नजर नहीं आ रहा? याद रखिए, समाधान आपके पास है। टेलीमानस के निशुल्क नंबर 1446 पर कॉल करें। कहीं से भी कभी भी 24 घंटे यह सुविधा उपलब्ध है। यहाँ आपकी बात सुनी जाती है, समझी जाती है और आपको सही दिशा दी जाती है। आप अकेले नहीं है, मदद बस एक कॉल दूर है।
8: नमस्कार, आकाशवाणी से समाचार संध्या के साथ मैं विशाल शर्मा। गृह मंत्री अमित शाह ने कहा, स्वतंत्रता दिवस

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: திரைக்கானத்தில் முதல் பாடலாக எல்ஆர் ஈஸ்வரி குரலில் வாலியின் வரிகளில் வெள்ளி விழா திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: Office of Chief Electoral Officer in Delhi, about 1 crore 45 lakh forms were distributed as part of the exercise in Delhi. Over 97 lakh enumeration forms have been digitized as of yesterday. Claims and objections can be filed from the 24th of this month to 23rd of September. The final electoral roll will be published on the 27th of October. The IMD has issued a red colour warning for very heavy rainfall to extremely heavy rainfall over Jharkhand today. The weather agency forecast heavy to very heavy rainfall over Bihar, Chhattisgarh, East Madhya Pradesh, Himachal Pradesh, Odisha and West Uttar Pradesh today. Uttarakhand Chief Minister Pushkar Singh Dhami inaugurated the Asian Open Short Track Speed Skating Trophy 2026 in Dehradun yesterday. The competition will continue till Thursday. A total of 272 players from 14 Asian countries are participating in the event, including 130 Indian players. And that is the end of this news bulletin.
1: நேரம் நள்ளிரவு 12:10. ஆகாஷ்வாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 100.1 FM கோல்ட் அலைவரிசையில் தரை வழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரை வழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.

12:11 இரவின் மடியில் முதல் பாடலாக ஹரிஹரன் குரலில் ப. விஜய் எழுத்துக்களில் வானத்தை போல திரைப்படத்தில் தொகுப்பிலிருந்து பாடல்கள் கேட்க இருக்கும். தொடர்ந்து வானத்தை போல திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

தொடர்ந்து வானத்தை போல திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா, சுஜாதா, உன்னிமேனன், சித்ரா, ஜெயச்சந்திரன், அனுராதா ஸ்ரீராம் அவர்களது குரலில் பாடல்கள் தொடர்கிறது.

12:33 இரவின் மடியில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜெயச்சந்திரன் குரலில் பாடல்களை கேட்டோம். வானத்தை போல திரைப்படத்தில் அடுத்த பாடல் சுக்கிந்தர் சிங், அனுராதா ஸ்ரீராம் குரலிலும் சுஜாதா குரலிலும் ஒலிக்கவிருக்கிறது.

வானத்தை போல திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா குரலில் பாடல் ஒலிக்க இருக்கிறது. அடுத்ததாக தொடர்ந்து மாயி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கிறோம்.

நேரம் நள்ளிரவு 12:44. நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாய் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி, எஸ்பி பாலசுப்ரமணியம், சுஜாதா, ராஜேஷ் இவர்களது குரலில் பாடல்.

நேயர்கள் இதுவரை கேட்டது இரவின் மடியில். தொடர்ந்து 1 மணி 10 நிமிடத்திற்கு நினைவில் நின்றுகள் நிகழ்ச்சி தொடரும்.

நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி.

நள்ளிரவு 1:10 சென்னை வானொலி 100.1 MHz எஃப்எம் கோல்ட் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நினைவில் நின்றவை

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் இன்று நாம் கேட்கவிருக்கும் பாடல் திரைப்படங்கள் குடும்ப தலைவன், ஆடிப்பெருக்கு, கவிதா திரைப்படங்களிலிருந்து. முதலாவதாக குடும்ப தலைவன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா மற்றும் குழுவினர் பாடிய பாடல்களை கேட்கவிருக்கிறோம். கேட்டு இணைந்திருங்கள்.
2: திருமணமாம் திருமணம்.

புளியை வீட்டில் வச்சாலும் கறியும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிற்க வச்சாலும் காட்டுப்புலியை வீட்டில் வச்சாலும் கறியும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலை

நேரம் 1:32. நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் இதுவரை நீங்கள் கேட்ட பாடல் தொகுப்பு குடும்ப தலைவன் திரைப்படத்திலிருந்து. அடுத்ததாக ஆடிப்பெருக்கு திரைப்படத்திலிருந்து பி. சுசீலா, ஏ. எம். ராஜா மற்றும் குழுவினர் பாடிய பாடல்களை கேட்கவிருக்கிறோம். கேட்டு நினைந்திருங்கள்.

நினைவில் நின்றவை நிகழ்ச்சியின் இன்றைய நிறைவை தரக்கூடிய பாடலாக கவிதா திரைப்படத்திலிருந்து பி. சுசிலா மற்றும் குழுவினர் பாடிய பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் தொடர்வது நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் இதயவீணை, அன்னமிட்டக்கை, கருந்தெழில் கண்ணாயிரம் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிபரப்ப கேட்கலாம். முதலில் இடம்பெறுவது இதயவீணை.

ஒலித்த இதயவீணை படப்பாடல்களை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், எஸ் ஜானகி, பி சுசீலா ஆகியோர். நிகழ்ச்சியில் அடுத்து அன்னமிட்ட கைப்படத்திலிருந்து பாடல்கள்.

மேட்டை கோட்டமாக்கி நாட்டு மக்கள் மாட்டம் போக்கி அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைத்து அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை ஒன்னொன்னா ஒன்னு.

அவ பேண்ட் தந்தா சட்ட தந்தா போட முடியல்லே, அவ போட்டு விட்டா மாட்டி விட்டா கழட்ட முடியல்லே.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 3:30:32. ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இனிய ராகம் நிகழ்ச்சியில் அடுத்து உஸ்தாத் ஜாக்கிர் ஹுசேன் அவர்களின் தப்லா இசை கேட்கலாம்.

தகட்டு தகட்டு தெரிஞ்சாக்கு தெரிஞ்சு தகட்டு தகட்டு தெரிஞ்சாக்கு தெரிஞ்சு தகட்டு தகட்டு தெரிஞ்சு தகட்டு தகட்டு தகட்டு தெரிஞ்சாக்கு தெரிஞ்சா.

பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் ரோஷா நகரம் கே மணவாளன் அவர்களின் நாதசுரைசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கிருஷ்ணகிரி ஏ அசோக்குமார் அவர்கள் தவில். இனி சாமகான லோலனே ராகம் ஹிந்தோளம் ஆதிதாளம் பாபநாசம் சிவன் பாடல்.

இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை ரோஷா நகரம் கே மணவாளன் அவர்களின் நாகசுரை இசை கேட்டீர்கள். கிருஷ்ணகிரி ஏ அசோக்குமார் அவர்கள் தவில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 பண்பலையில் தொடர்வது புலரும் பொழுது. தேவியின் திருவிளையாடல் படப்பாடலோடு புலர்கிறது இன்றைய புலரும் பொழுது. பாடலை பாடியிருப்பவர்கள் பி. சுசீலா குழுவினர்.

அடுத்து படைவீட்டு அம்மன் படத்திற்காக எஸ் சொர்ணலதா பாடியுள்ள பாடல்.